எனக்கு நசர் பானியோ துக்கல் துஜி பாப்பனி நக்கு மாறுச முருகாமான் அஷி தட்டுக்குனி விஷ்க மாஜித் லாகல் துலா குலா பஜ்ச புலா தாச லாகல அசா பிரு பிருனி அசா பிரு பிருனி அந்துல பகுன் மாஜா ஜீவ லாக லாஜுரினி எத்துல பகுன் மாஜா ஜீவ